0: அவ பண்ண ஸ்லாரினி அடிரசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் ஸ்பூன் புளிச்சாயி
1: மேமா பனஸ் கலம் யாதி சோச்ச பனஸ் போலே போட் பாடம் சுப்பத்தே தராவுஸ் தாவு
0: பத்துத்ல அடிரச பண்ணிங் சிக்கித்
1: ஏ கலம் அச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பாய் கடிமின் பாய் கோசம் டுலு
0: ஆ லகுன்யா
1: கலம் சோச்ச பனஸ் இனா திக வெந்த பிரம்தின் யாதி
0: அப்படி அபம்
1: பர்த்தாமா வழக்கான் மினம் ஆயிர் கோசம் கருவோ பகை தொப்பி அத்தோ டுடுக் தும்பத்தடு கதிக குரங்கன் பெருளாரி வக்து தங்க ஹரி பனஸ் தரிக் மச்சம் நீ
0: கலோ அடி நா மைன் போல மச்சம் மான
1: மைன் வக்து பத்தாம் சிக்கித் மசே சொச்சல பேரடு பாரு பேஸ் பரன் போன் சலாமான்
0: ஓ ஓகே அடி பாகம் அபம் Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labor FM.
2: Dengarkan kami di mana jua anda berada. Muat turun aplikasi RTM Klik sekarang secara percuma. RTM Klik betul-betul percuma.
3: Dengarkan Labuan FM di frekuensi
4: 103.7 dan 89.4 MHz.